ஆகிறது. சம்பத்தம்பால முக்தார் சேர்னால் சேர்னாது உமா வலியல் வாரியாது உமர் சாத்துமத்த செய்திங்க.

ஜாப்ளுங்க ஜாப் சம்ப கோர் மடம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரி அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்பு கதர் சமாய் வாயக்குரிஞ்சோ பாலிப் மா